0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனைகள். தலைப்பு: காண கண்கோடி வேண்டும். பாடியிருப்பவர் மதுரை மணியையர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு: வருவாரோ வரம் தருவாரோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: வருவாரோ

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் MS சுப்லட்சுமி அவர்கள். ஓம் நமச்சிவாய.
2: பாதாம்புஜம்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புதக் கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய்த் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். த டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம், பிரசன்டட் பை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரா குருசாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராசிலிஷ்டவபுருத்தராபியாம் நகேந்திரகன்யா விஷகேதனாபியாம் நமோ நம சங்கர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 36. தேங்க்யூ.

ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தாஸ் சுகனோ பவந்து காலே வர்ஷது பஜன்யஃ பிருத்வீ சஸ்ய சாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணாஸ் ஸந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரணஸ் ஸந்து புத்ரணஸ் ஸந்து பௌத்ரிணஹ அதனாசனாசந்து ஜீவந்து சரதாம்சதம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகசியாமலமுத்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஸ்ரீ

ீனவம்சங்குவந்தி திசோயதி மாம் விகல்பயன்னி மாமேவ தேவேப்யோய கல்பன்னி மாம் பிதருத்ய இமாமசுரேப்ய இமாம் மனஸ்யேப்யோ தேவதாமேஷ உபைதி யோ தீக்ஷதே தேவானாமேதி திசமுபாவர்த்தந்தே பிராச்சீனமேவ திசமுபாவர்த்தந்தே ஸோ தேவக்ஷேத்ரமேவ ப்ராவஸ்யதி பிரயஸ்விதந்த்யந்தரஹிதோ வை தேவாக்ஷயா மனுஷ்யாக்ஷயோ மனுஷ்யா தேவைனம் க்ஷயாதந்தர்த்வாத்யதோ ரக்ஷதா மனன்வாயாயாதி வாஏஷோ ஓஸ்மான் லோகாத்யோ தீக்ஷதே.

ஆஞ்சதே தட்சிணம் பூர்வமாந்தே சவ்யகும் ஹி பூர்வம் மனுஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் ஹி மனுஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் ஹி மனுஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை வித்ரமஹந்தஸ்ய கலீனிகா.

ஸ்வாஹாரஸ்வதேவ்யாஷ்மாதேஷைக்காத்தியோத்ரவணம் பரிபவோஸ்வாஹோவாத்யாலப்யாஹுஸ்தர்வதேவ்யாஷாயத்ருஜ யதேதஜாரசோத்ரவணஞ்ஜோதிதர்வாப்யோவாஏதத்தேவதாப்யோயத்ஞமாலபதேநுஷ்டுபோவாஏதஸ்யதத்யஸ்த்ரிஷ்டஸ்யச்சந்தி பதான்யகாகும் சப்தாக்ஷரம் யத்சப்தாக்ஷரந்தஸ்யதத்தார்யக்ஷராண்யஸ்மின் தயஸ்தத்வாத்யுபர்யந்தி ஸாஜகதீத்தத்ரத்ரீணி ஸாத்விகஸ்யதக்ஷராந்தேன காயத்ரீயதனுஸ்தவாப்னோத்தர்வைரேவாஸ்யசந்தோபிர்ஹுதம் பவதி ஷந்திரதிஷ்டானோவைய்யஸ்யஷந்தஸ்யுவாவாஸ்யைதத்யஜ்ஞம்ப்ரதிஷ்டாபஜாமகஃ ஸ்வாஹாரேண கலு வா ஏஷா பங்க்திஃ பாங்க்தோ யஜ்ஞஃ பங்க்திஃப்ராயண பங்க்த்யுதயன பங்க்திஃப்ராயணமேவாஸ்யஜ்ஞம்ப்ரயுங்க்த.

ಪ್ರಜಾಪತಿರ್ವೈಸ್ವಾಂದ್ರಮೇತಸ್ಪರಾಪತತ್ತೇವಾಗಚ್ಚತ್ತಸ್ಮತೆ ದೀಕ್ಷಿತ ಪಚತ್ಯಥೈನಮಿಸಂಗೆ ಅದು ತದೌದ್ಗ್ರಭಣಂತದೌದ್ಗ್ರಭಣಮಸೌ ಗ್ರಭಣಂತೇನ ಯಜ್ಞಮನ್ವಯಜ್ಞೋಯದಗ್ರೇದ್ಯಭವತ್ ತತ್ರೇದಾದ್ಯಭವತ್ತವಾರುಕ್ಷ್ಮೇವ ತೃತೀಯೇನಾಶ್ರಯತ ಕಾಮತೃತೀಯೇ ಯಜಶ ತೃತೀಯೇನ ಯಾವಾಸ್ಯ ಪ್ರಿಯಾ ತನೂರಾಸೀತ್ ಶೀರ್ಷಾಕ್ರಿಯತ ಉಚ್ಚೈಸ್ತಾಂಶಯಜಾಯತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್ಯಾತ್ಯಜಶೈಷ್
ஜோதினூர்ணமாசௌ யஜதே சத்யாஹரதி பாஜோ தேவதாஸ்தானத்யாயினஃ கரோதி கர்ஷயத ஆத்மானந்தேனைவாத்மதம் பவதி தேவாஸுரான் ஹத்வா மிருத்யோரபிவயுஸ்லோகேப்யஃ ப்ராணுதந்ததேஷா மதவோ மனுஷ்யாஃ ஆப்ராவிசத்ரஸ்தியம் ரித்ரம் புருஷேந்தரதோ கிருஷ்ணமிவ சக்ஷுஷ்யந்தஸ்தன்னாஸ்மீயாதசுர்யமேவாபஹதே யதா வை புருஷோ ந கிஞ்சனாந்தர்பவதி யஸ்யா கிருஷ்ணம் சக்ஷுஷோ நஷ்யத்யதமேத்யோ யதி குர்யான்னக்தம் குர்யாதசுர்யோ வை ராத்ரிரசூர்யமேவாசூர்யம் க்ரியதே

நிறவை சர்வா தேவதா விஷ்ணுர் யஜ்ஞோ தேவதாஶ்சைவ யஜ்ஞம் சாலப்த சரஸ்வதி மனோச்சவாத்யந்தவ்யா ஆவாத்வை சரஸ்வதி வாசா யஜ்ஞஸ்தந்தகோ வாசைவ யஜ்ஞகும் சந்தனோதி பார்ஹஸ்பத்யா மனோச்சவாத்யந்தவ்யா ஸ்பதிர்மணாயும் ஹிதோ பிரம்மணைவ யஜ்ஞகும் சந்ததாதி.

சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சைவம்.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் செம்மன்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். பாடியிருப்பவர் டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திரு ஆலவாய் பாண்டி 14 தலங்களுள் முதன்மை பெற்று திகழ்வது திரு ஆலவாய். மதுரை, கூடல், கடம்பவனம் என்பன வேறு பெயர்கள். முத்தித்தலங்களுள் ஒன்று. 6 ஆதாரத்தலங்கள் கடந்து அப்பால் உள்ள துவாதசாந்தம் எனப்பெறும் நிலைக்கு உரிய தானமாக கருதப்படும் தலம் திரு ஆலவாய். நான்மாடக்கூடல் நற்றமிழ்ச்சங்கம் இருந்த தொன்னகர் என்பது உலகு அறியும். கண்ணுதற் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பசுந்தமிழ் ஆய்ந்த பதி. சங்கப்புலவர்கள் கோயிலில் இறைவன் இறையனாராக காட்சி தரும் அற்புத கோலம் காணலாம். ஆலம் தரித்தலிங்கம், ஆலவாய்ச் சொக்கலிங்கம், மூலமாய் எங்கும் முளைத்தலிங்கம் என்று போற்றப்பெறும் சொக்கலிங்கப் பெருமானின் புகழ் சொல்லி முடியாது. அன்னை மீனாட்சியின் அழகை, அவளது அருள் வழங்கு நிலையை ஆதிசேடனும் புனைந்துரைக்க வண்ணுமோ? ஒண்ணாது. நாளும் அதிகாலையில் சிவகலைகள் எழுந்து அவ்வத்தலங்களில் அமைந்து அருள் பாலிக்க மூலமாய் முளைத்து எழும் பதி ஆலவாய். அதனால்தான் முளைத்தான எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்றார் போலும் அப்பரடிகள். குறிஞான சம்பந்தர் குமரகுருபரர் வரலாற்று தொடர்பு உடைய தலம். மூர்த்தி நாயனார், நின்றசேர் நெடுமாறர், மங்கையர்க்கு அரசியார், குலச்சிறையார் பெருந்தொண்டாற்றிய பெருநகர். திருவாலவாய்த் திருநகருக்கு எழுந்தருளிய ஞான போனகராம் ஞான சம்பந்தப் பெருமான் மங்கையர்க்கு அரசி என்று எடுத்து எண் திசை பரவும் ஆலவாய் இதுவே என்று பாடிய திருப்பதிகம் பண் புறநேர்மை.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 36. தேங்க்யூ.

ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஸ் ஸமஸ்தாஸ் சுகனோ பவந்து காலே வர்ஷது பஜ்ஜன்யஹ பிருத்வீ சஸ்ய சாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணாஸ் ஸந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரணஸ் ஸந்து புத்ரணஸ் ஸந்து பௌத்ரிணஹ அதனாஸ் சதனாஸ் ஸந்து ஜீவந்து சரதாம்சதம் மங்களம் கோசலேந்திராய மஹனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேக

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, யுவர் அபவுட் லெசன் பெரிய புராணம் டிஸ்கோர்ஸ் இன் கன்னடா. த டைட்டில் இஸ் மெய்ப்பொருள் நாயனார் புராணம், பிரசன்டட் பை ஸ்ரீ HS தியாகராஜன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: குருப்பியோ நம. எல்லாரிக்கும் நமஸ்கார. நானும் தமிழ்நாடின சிவபக்தரு அன்னுவ சீர்ஷிக்கையிலே

யஜமானாய ஹி கும்சாயை தேவஸ்மிருதிமான் பிரவபா இதி தேவஸ்மிருத்யே வைநாத் பிரவபத ஸ்வஸ்யுத்தரம் வசீயதி ஸ்வஸ்யாத்ய யஜ்ஞஸ்யோதிருதமசீயதி வா ஏதாஹாபோமாமாதரஸ்கூதயந்தித்யாபோஹி யஜ்ஞாகிருதேன மாகிருதத்வ புனர்.

ஆஞ்சதேபூலயாஞ்சதேபூலயாஞ்சதேதட்சிணம் பூர்வமாந்தே சவ்யதும் பூர்வம் மனஷ்யா ஆஞ்சதே த்ரிரண்யத்ரிரண்யாந்தே பரிமிதகும் விமனஷ்யா ஆஞ்சதே ந புனர்நிவேதயதி புனராவர்த்தகும் விமனஷ்யா ஆஞ்சதா இந்திரோ வை விருத்ரமஹந்தஸ்ய கனீனிகா.

பவித்திரம் பாவய பவித்ர யமானம் பாவயதித்ரிஷத்யாயிதேவாஅதோத்ரயோவாப் பாவயதி சப்தவிந்தாகும்ந்தோவிரேவைனம் பாவயத்யதோபிரம்மவைந்தாகும் திரமணைவைனம் பாவயத்யேகவிபும்சத்யாபாவயதி தசஹத்யா அங்குலயோ தசபாத்யா ஆத்மைகவிபும்சோ யாவானேவாஸ்யாத்மாதம் பாவயதி வியாவீனைரதாட்சாத்ரியஸ்வப்னேயத்தீக்ஷதேதேனாக்ஷைதிப்ரீவிஷ்டவ்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷதோராத்ரில்ஜகதி தத்தாஸ்வப்னேனவ்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷிதோவசதி யத்ஞாவரந்தோமேஸ்வத்தியூஸ்தூத்தியை பிரயுஜ அக்ன.

யஞ்சதே மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாயை மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபசே அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபசா.

பசுமாலபந்தவரீஸ்வதேவீ பிராபஸ்தவனவகுர்வத வருணப்ரகாசான் மாத்யந்திலபும்தவனகும்தாகமேதான் பித்ருயத்யந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயபும் சவனந்தமாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும்சஸ்யதே விஷ்வக்ரிஷ்யே ஏதத்ரூபம்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் Highlights of Upanishads. The title is Prashna Upanishads, presented by Swami Jyotirmayananda. Thank you. Om Namah Shivaya.
2: We are recording from the ashram of our revered Guru Pujya Atman, Sri Swami Jyotirmayananda, in Miami, Florida. Swamiji continues with the lecture series on highlights of the Upanishads. Presently, Gurudev is handling Prashna Upanishad, lecture number 4. And now, our revered Guru, Pujya Atman, Sri Swami Jyotirmayananda.
3: Om Bhadram Karane Bhishanuyama Deva Bhadram Pashyemak Irja Jatra Sthirai Rangaistu Suvagam Swastanubhi Vyashema Devahitam Yadayuhu ஸ்வஸ்தி ந இந்திரோ வ்ருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி ந பூஷா விஷ்வவேதா ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ வரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ருஹஸ்பதிர் ததாது. ஓம் சாந்தி சாந்தி. திஸ் இஸ் ப்ரஷ்ன உபனிஷத், தி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். தி வர்ஸ் நம்பர் இஸ் மந்திர நம்பர் இஸ் 8. க்வெஸ்சன் இஸ், வென்ஸ் டு ஆல் பீயிங்ஸ் arise or come forth? What's the ultimate source? And the answer was given. There are two principles, prana and rayi, which go to create this whole universe. Prana is positive, rayi is negative. Prana is active, rayi is passive. Prana is spirit, rayi is matter. Prana points you to the path of Shreya, path leading to liberation. And Rayi points to the path that keeps you in the world for relative happiness. Just giving you a simple idea from before. Presently, at this stage, the Upanishad is giving the glory of Prana. Prana term means life. In a relative way, prana represents vital forces. But the subtle implication here is not